0: ஒரு திருச்சி டோபி வாலிகாயிஸ்.
1: Je hebt ons gevonden. Laat ons nooit meer gaan. Vahon Hindustani Radio.